info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.info.
Hrvatske zajednice Kaštelir Labinci sa zadovoljstvom pozivaju na prvo ovogodišnje izdanje Friday Tastinga, koje će se održati u petak ispred butige Kaštelir u 19 sati. U srcu Kaštelira u opuštenoj atmosferi pod vedrim nebom očekuje vas ispunjena večer sa autentičnim okusima, vrhunskim lokalnim proizvodima, glazbom i ugodnim druženjem. Ovog petka predstavit će se vinarija Legovina sa svojim izvrsnim vinima te Antika Cukerija, koja će održati pokaznu radionicu izrade tradicionalnih cukerančića i razveseliti publiku slatkim zalogajima.